0: ஓகே, அது அட்ரஸ் நல்லா இருக்கு. கெனல் டவுன் அட்ரஸ் இப்போ சார்
1: viva 9523. 26 15 viva 9523. 26 15 viva 9523.

0: மாநில பிரதமர் செல்லிமிட்ட பிரச்சனை பிரதமர் செல்லிமிட்ட அப்புறம் சளி கொட்டையை குறித்த பிரதமர் habían quedado sus cinco pesados para posición y mantener pisados a la derecha. Polaris 1183 autorizado para aterrizar en pisados 9 izquierda, el viento de escala.
1: Autorizado aterrizar 2 a la izquierda, 1183.